தவிரி செல்லைபம் இராமணி தேவின சப்ப நோட் நிமாய் சன்யாஸ் ஆகாஷ்வாணி இம்பால் ஹவுஜகமு சந்தோக்சரி மைபம் ரேணுகா தேவின சக்ப மதமிசை அஹான்பத லைஜரி பி ஜெயந்தகுமார் சர்மகி மயக்தா அஹாயு லைராங் இபோ கரம்னா சும்ன சேஹோபா மதமிசை குதோல் தம்சரே.